வேல் முருகனுக்கு இந்த பாட்டு 650 வருடங்களுக்கு இருந்த அருணகிரிநாதர் பாடின பாட்டு. கடைக்கண்ணியல் வகுப்பு என்று பெயர் இதற்கு. உலகத்தில் மனுஷன் எப்படியெல்லாம் சிந்தனை பண்ணி எதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி ஏமாற்றம் அடைவானோ அதையெல்லாம் சொல்லி அதெல்லாம் ஈடேறுவதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்றார். மயிலையும் அவன் திருக்கை அயிலையும் அவன் கடைக்கண் இயலையும் நினைந்திருக்க வாருமேன். இன்றைய தினம் தாசன் திருப்புகழ், திரு அருட்பா, அப்புறம் திருவாச்சகம், இந்த மூன்று பாடல்களை முக்கியமாக கொண்டிருக்கிறார். முதல்ல பாடுறது விநாயகர் ஸ்துதி. எல்லாருக்கும்

ஆறுபடை விட்டு முருகனையும் சுருக்கமாக பாடினோம். இந்த பாட்டினுடைய பொருள் ரீஸ் சிறிய வரிகளோடு கூடின, எட்டு வரிகளோடு கூடின பாடல்கள். அத்தனை திருப்புகழையும் சுற்றி வரலாம், அதுல அத்தனை கருத்து இருக்கு. இப்போ இத்தனை படிக்கிறோம், இத்தனை உபாசனை பண்றோம், இத்தனை விஷயங்கள்லாம் நமக்கு தெரியறது, எல்லாருக்கும் சொல்றோம், எல்லாரும் ஹாஹாஹான்னு கேட்கிறார்கள். கொஞ்சம் வாழி குறைச்சு ஆஹாஹான்னு கேட்கிறார்கள், அடாடா என்று ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனா சொன்னவருக்கும் வரல அனுபவம், கேட்கிற நமக்கும் அனுபவம் வரல. ஏன்? நாம உலகத்தோட ஒட்டி இருக்கிறோம், சிலதிலிருந்து நம்மளால விடுபடவே முடியறதில்லை. சொல்லுக்கும் நமக்கும் ரொம்ப தூரமாக இருக்கிறது. வள்ளலார் சொல்றார், கொஞ்சம் போடு.

சைத்தன்ய மகாபிரபுன்னு ஒரு பெரிய பங்காலில் ஒரு மகாத்மா இருந்தார். அவரு எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டேலா ஆச்சு. எல்லா காரியங்களையும் முடிச்சுன்னு வந்துட்டீங்களா? சரி, கதவை சாத்து. அவ மத்தியில போறவங்க எல்லாம் போயிடும். அவர் சொன்னார், இவன் சொல்லல. கதவை சாத்திடுறார். கதவை சாத்திட்டா காத்தால விடிஞ்சாலும் தெரியாது, மறுநாள் ஆனாலும் தெரியாது.

இந்த நாமாவளி எத்தனை நேரம் பாடுறது? மூணு நாளா பாடுவா? யாராலையாவது எழுந்துன்னு போகாம இருக்க முடியுமா? ஒரு மணி நேரம் கேட்கலாம், ரெண்டு மணி. சார் ஏன் சார் சீக்கிரம் விட்டார்? போர் அடிச்சிருச்சு சார். இப்போ ஆண்டவனே, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் நனைந்து நனைந்துன்னு ஒன்னொன்னு ரெண்டு ரெண்டு தரம் சொன்னார். அருணகிரி மூணு மூணு தரம் சொல்றாரு.

வெள்ளிமலை சுவாமிகள் ஒரு எழுத்து சேர்த்து கொடா நல்லா இருக்கு. தந்தனம் தனம் தனம் தனதன உங்ககிட்ட கொடுத்துருது உனக்கு மட்டும் அல்ல, யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேறவர் வந்தது. உனக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. ரொம்ப தாழ்ந்து இருக்கிறவளை பார்த்து அவளை எல்லாம் முருகனா நினைச்சு அவளை உன்னுடைய ஈக்குவலுக்கு கொண்டு வரேன்.

எதை நம்பி வந்திருக்கேன்? அந்த பகவான் கொடுத்திருக்கிற ஒரு பிரசாதத்தை நம்பி வந்திருக்கேன். ஒரு ஞான நாடகம் என்னை ஆட்டு வைத்தாய், உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான இச்சைகளை நெய்ய வைத்தாய், உன்னை பாட வைத்தாய்.